இல்ல சசிட்ரா ஆண்டி குஷ்மாவதி அண்ட் ரன்னெஸா ஹரி பிரசாத் சவுத் இன் ஒர்லாண்டோ, சுனிதா பிரசாத் அண்ட் மாம் அண்ட் ஈசா அவுட் இன் ஹாலிவுட் ஃபிளாரிடா, ஆண்டி பேலா ஆண்டி டானு ஆண்டி தாஜ் ராம் கிசுன் இந்த யூகே பிளேயிங் த சாங் ஃபார் த கன் பார்ட்ஸ் அவுத் இன் கனப்பியே அனில் நீலா நந்தனா ஆதித்யா. As your Hans Raj Raghavanshi, as you requested earlier on, happy season 19, guys. All our drivers on the roadways, it's safe journey to your destination.